மல்லும் எவ்வளோ புண்ணி அதுவும் இல்லை நான் இது அதை நோய் நல்ல நாரம் கருமி மண்ண கொண்ணும் பதா புர்பூர் குருவா.